ஆப்னி இல்லையின் சோகுதலை சேவிக்கு நிகழ்ச்சியில் பாய்க் சோப்பியான ரங்கனாக மேட்சித்தியா तीसरा मैच मंगलवार को लोटोरिया में खेला जाएगा। इससे पहले वैभव सूर्यवंशी ने भारत के लिए